சமுதாய ரங்க கோழி பொண்ணுவலா புண்ணுவலாறு கேடாத்த சமுதாய ரங்க கோழி பொண்ணுவலா புண்ணுவலாறு கேடாத்த சமுதாய ரங்க கோழி பொண்ணுவலா புண்ணுவலாறு கேடாத்த சமுதாய ரங்க கோழி பொண்ணுவலா புண்ணுவலாறு கேடாத்த சமுதாய ரங்க கோழி பொண்ணுவலா புண்ணுவலாறு கேடாத்த சமுதாய ரங்க.